தொழிவாள் சிருஷ்டிச்சுள்ள மலக்குகளும் பிரதானிகளாயா திவிரீனும் நீ காயிரு சுராசி அசுரை மனத்துள்ள சுரபுரி முத்த காணுவானத்தி கேரமே ஹஜ்ஜின் நாய் மக்கத்தெத்தும் கோடி ஜனமுத்தி மனக்குள்ள